ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ദാവണി പോട്ട ദീപാവലി വന്നത് എ വീട്ടുക്കു. ആ എവ്വളോ നല്ല പാട്ടല്ലേ. ഇപ്പൊ തമിഴ് സിനിമാവില് ഹീറോയിൻ ഇൻട്രൊഡക്ഷനില് ദാവണിക്ക് ഒരു സ്പെഷ്യൽ പ്ലേസ് ഇരുന്നതില്ല. 90s ഏർലി 2000s പടങ്ങളില് ഹീറോയിനോട് ഫസ്റ്റ് അപ്പിയറൻസ് മോസ്റ്റ്ലി കളർഫുൾ ദാവണിയിലതാണ് ഇരിക്കും. അന്ന് ഇന്നസെൻസ്, സിംപ്ലിസിറ്റി, ഒരു വില്ലേജ് ബ്യൂട്ടി, ഇല്ല ട്രഡീഷണൽ എലഗൻസ് എല്ലാം സൂപ്പറാ റെപ്രസെന്റ് പണു. ഒരു ഹീറോ ഫസ്റ്റ് ടൈം ഹീറോയിനെ പാക്കുമ്പോൾ ബാക്ക്ഗ്രൗണ്ടില് മെലഡി സ്റ്റാർട്ട് ആകും, ബ്രീസില് ദാവണി പറക്കും. അതുതാണ് തമിഴ് സിനിമയുടെ ഒരു ക്ലാസിക് റൊമാൻറ്റിക് ഫീല്. ഈവൻ ടുഡേ നമ്മ കോളേജ് കൾച്ചറൽസ്, ഫെസ്റ്റിവൽസ്, ഇല്ല നവരാത്രി സെലിബ്രേഷൻസ് ഗേൾസ് ரொம்ப பேர் தாவணி சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது ட்ரெடிஷனலா இருந்தாலும் ஸ்டைலிஷா இருக்கும் இல்லையா? சோ அதனால எனக்கும் தாவணி ரொம்ப பிடிக்கும். சோ ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் மாறலாம், பட் தாவணிக்கு இருக்கிற அந்த சாம் மட்டும் எப்பவுமே எவர் கிரீன் தான் எனக்கு படும். சோ எவர் கிரீன் சொன்ன உடனே கிரீன் கலர் தாவணி எனக்கு ஞாபகம் வருது. எஸ் த்ரிஷா ஒரு படத்துல கிரீன் கலர் தாவணியில ஒரு என்ட்ரி கொடுப்பாங்கல்ல, எந்த படம், சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும், அந்த படத்துல இருந்து சூப்பரான ஒரு இன்ட்ரோ சாங் தான் நம்ம கேட்க போறோம். பூப்பறிக்க நீயும் போகாதே. ஆ போக வேண்டாம், பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

நாடு வரும் வேடம் தாங்கள் வெள்ளப்புறா யார் மனதில் கூடு கட்ட வருகிறதோ கால் முளைச்ச சூரியனா துள் கிளப்பி சுத்திரி

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. കണ്ടാങ്കി കണ്ടാങ്കി കട്ടി വന്ത പൊണ്ണു. இந்த பாட்டு கேட்ட போது கண்டாங்கின்னா என்ன அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ஐடென்டிட்டி தான் இந்த கண்டாங்கி சாரின்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. மோஸ்ட்லி செட்டிநாடு ரீஜியன்ல ஃபேமஸ் கண்டாங்கி சாரி நேம் வந்தது கண்டாங்கி வீவிங் ஸ்டைல் இருந்தது அந்த பேரோட சோர்ஸ். ஏர்லி டேஸ்ல இந்த சாரீஸ் பிரைட் கலர்ஸ் போல்ட் செக்ஸ் அண்ட் திக் காட்டன் மெட்டீரியல்ல வீவ் பண்ணுவாங்க. ஹாட் வெதர்லயும் அதே மாதிரி சூட்டபிளா இருக்கும், காட்டன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்ல. அதனால செட்டிநாடு உமன் டெய்லி வேற யூஸ் பண்றது இந்த சாரி தான். இப்ப ஃபேஷன் டிசைனர்ஸும் மாடர்ன் டச் கொடுத்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த படத்துல இந்த பாட்டுல நாம இந்த சாரி பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சோ ட்ரெடிஷனும் ஸ்டைலும் கம்பைன் பண்ண பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் கண்டாங்கி சாரி. சோ அதனால நாம இப்ப கண்டாங்கி பாட்டு தான் கேட்க போறோம். ஜில்லா படத்துல இருந்து விஜயும் ஸ்ரேயா கோஷாலும் சேர்ந்து பாடின கண்டாங்கி பாடல். எஸ் ஆன் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம். ஸ்டே டியூன் வித் ஆர்ஜி ஹீரா.

இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். ஓகே கைஸ், இன்னைக்கு நாம ஒரு பிளேஸுக்கு டிராவல் பண்ண போறோம். அந்த பிளேஸோட பேர் தான் நரிதமலை. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த மலை ஹிஸ்டரியும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்ந்த ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் தான் சொல்லும். இந்த இடம் ஆன்ஷியன் ராக் ஃபார்மேஷன்ஸ், கேவ்ஸ், அதே மாதிரி ஓல்ட் டெம்பிள்ஸ்க்காக ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நரிதமலை என்ற பேர் எப்படி வந்ததுன்னு பல லோக்கல் லெஜண்ட்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இந்த பகுதியில் நரிகள், அதாவது ஃபாக்ஸஸ் அதிகமாக இருந்ததுனால இந்த பேர் வந்ததுன்னு சொல்லப்படுது. தெரியல, எனக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷனா தெரியாது. நேச்சர் லவர்ஸுக்கு இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மார்னிங் டைம்ல கூல் பிரீஸ், பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர், ஒரு பியூட்டிஃபுல் ஹில் வியூ உங்க மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணும் கண்டிப்பா. ஸோ பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு 4 hours டிராவல் பண்ணா நீங்க நரிதமலை போகலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய இருந்தாலும் இப்படி நம்மளுக்கு அதிகமாக தெரியாத ஹெரிட்டேஜ் ஸ்போர்ட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நம்ம கல்ச்சரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நரிதமலைன்னு சொன்ன உடனே மருதமலை ஞாபகத்துக்கு வந்தது, அப்போ தான் முருகரை ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம சேவல் கொடி பாட்டு கேட்கலாம். பில்லா படத்திலிருந்து அஜித் நடித்த அந்த முருகர் சாங் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஆன் அகலியா எஃப்எம், திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് നമ്മ നേരം ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇത് തിരുക്കുറൽ ടൈം. എണിത്ത് തുനിങ്ക കരുമം, തുനിന്ത പിൻ എണ്ണുവം என்பது இழுக்கு. இன்னொரு வாட்டி சொல்றேன், எனித்த துணிங்க கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பிளான் பண்ணுங்க. வடிவேலு சொல்லியிருக்கால, எந்த விஷயத்தை பண்ணும் போதும் பிளான் பண்ணி பண்ணணும்னு. அதேதான். ஸோ அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, டைம் எவ்வளோ, ரிசோர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து பிளான் பண்ணுங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு தடவை நீங்க டிசிஷன் எடுத்துட்டனா அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் டவுட் பண்ணக்கூடாது. ஒரு டைலாக் இருக்குல்ல, ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு. அதே மாதிரி நீங்க ஒரு தடவை பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ லைஃப்ல சக்சஸ்க்கு பிளானிங்கும் கான்ஃபிடன்ஸும் ரெண்டு பேரும் ஈக்குவலி இம்பார்ட்டன்னு தான் இந்த குரல் சொல்லுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ரொஃபஷனல்ஸுக்கு, ஆண்டர்பிரினியர்ஸுக்கு, எல்லாருக்குமே அப்ளிகபிள், எனக்கும் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த பாடல் கேட்க போறோம். வேலைக்காரன் படத்திலிருந்து ஏழு வேலைக்காரா சாங் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா. ஸ்டே டியூன்ட்.

0: Vai, mamadinho. Vai, atendinho.
1: Ixi.
2: வேணானா போ
3: அப்பல சொல்லக்கூடாது மத்தாச்சு.

0: இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். சூர்ய ஜோதிகா நடிச்ச பேரழகன் மூவி பத்தி பேசலாமா? இந்த இமோஷனல் பிலிம் ஒரு மலையாள மூவி, குஞ்சிக்கூனன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்கலி சேலஞ்சான ரெண்டு பேரோட கேரக்டர், ஹீரோவும் ஹீரோயினுக்கும் அவங்க லைஃப்ல அவங்க கெரியர்ல கிடைச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு கேரக்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். சூர்யா வந்து டபுள் ரோல்ல பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அதே மாதிரி ஜோதிகாவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஸோ படம் லவ், சாக்ரிஃபைஸ், இன்னர் பியூட்டியை பத்தி பேசுது. அப்பியரன்ஸை விட மனசுதான் முக்கியம்னு பியூட்டிஃபுல்லா மெசேஜ் கொடுக்குது. அதே மாதிரி அது ஒரு தமிழ் படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சு கரெக்டான ஒரு ரீமேக் தான் நானும் சொல்வேன். ஸோ இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு தான் நாம அடுத்ததா கேட்க போறோம். பேரழகன் படத்துல இருந்து காதலுக்கு சாங் கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம், and this is RJ Hero.
1: பூமிக்குள்ள எத்தனையோ சாமி உண்டு, ஏதாச்சும் ஒரு சாமி எங்களை காக்க வேணுமடா. கூடி நிற்கும் சனங்கள் எல்லாம் கோஷம் போடுங்கடா, கஞ்சி கேட்கும் வயிற்றுக்காக காசு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഓക്കെ ഗൈസ്, ഇപ്പൊ വന്ന് വേർഡ് ഓഫ് ദ ഡേ എന്നാന്ന് പാക്കലാമാ? തോൽവി. തോൽവിനു ഇംഗ്ലീഷ്ல ஃபெயிலர்னு சொல்லுவாங்க. தோல்வின கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் வரும். பட் ஆக்சுவலி தோல்வினா லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அது நம்ம அடுத்த சக்சஸ்க்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாம், இன்டர்வியூ மிஸ் ஆகலாம், பிசினஸ் வர்க் ஆகலாம், ஏன் ரிலேஷன்ஷிப் கூட சக்சஸ்ஃபுல்லா இருக்காம போகலாம். ஆனா அதனால நம்ம ஜேர்னி ஸ்டாப் ஆக கூடாது. சக்சஸ் நம்மளுக்கு செலிப்ரேஷன் கொடுத்தாலும் ஃபெயிலர் நம்மளுக்கு லெசன்ஸ் கொடுக்கும். என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரெங்த் என்ன, இதெல்லாம் புரிய வைக்கிறது தோல்வி தான். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எப்படி கத்துக்குவாங்க? நம்ம தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு, விழுந்தாலும் எழுந்து நடப்பவன் தான் வெற்றியில் அதைவான் அப்படின்னு. அதே மாதிரி கீழே வீழறது முக்கியம் இல்ல, மறுபடியும் எழுந்து நடக்கிறது தான் முக்கியம். அந்த டைலாக் எல்லாம் சொல்லும் போது கெத்தா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் எழுந்துக்கிறதும் நடக்கிறதும் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்ல. சோ மனசுல எப்பவும் இது இந்த நம்பிக்கை இருந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் தோல்வி, பி அஃப்ரேட் ஆஃப் நாட் ட்ரைங் அட் ஆல். நீங்க ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் தவறு. சோ எவ்ரி சக்சஸ்ஃபுல் பர்சன் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இந்த கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்கள் கனவு எதுவா இருந்தாலும் கான்ஃபிடன்ஸோட கண்டினியூ பண்ணுங்க. இன்னையோட தோல்வி நாளையோட வெற்றி. ஓகே, இப்போ நம்ம பாட்டு கேட்கலாமா? ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன்ல நாம கனா படத்திலிருந்து சவால் சாங் கேட்க போறோம். ஸ்டே டியூன், இது நம்ம நேரம் ஆன் அகல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

நாடு அங்க தோத்துக்கிட்டு இருக்கப்ப நான் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு வலிச்சிச்சு. ஆனா 11 வருஷம் கழிச்சு இப்ப அந்த வலி பேருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. பேசி பேசி நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. சினிமால தாவணிய பத்தி நாம பேச ஆரம்பிச்சோம். சினிமால தாவணினா இன்னசென்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ் கூட ஆயிருக்கலாம். ஆனா ரியல் லைஃப்லயும் நம்ம கல்ச்சரை பிரிசர்வ் பண்றது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ எப்பயாவது டைம் கிடைச்சா தாவணி வேஷ்டி எல்லாம் கொஞ்சம் கட்டி பாருங்கல்ல. இந்த பியூட்டிஃபுல் ட்ரெடிஷன் ஃபீலோட மைனா படத்துல இருக்கிற கைய புடி அந்த சாங் தான் நான் உங்களுக்காக பிளே பண்ண போறேன். இது வந்து ரொம்ப சால்ஃபுல்லான ஒரு சாங், சூப்பரா இருக்கும். இது இந்த பாட்டு வந்து நரேஷ் ஐயர் அண்ட் சாதனா சர்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டு உங்களுக்காக ஸ்பெஷலா டெடிகேட் பண்ணி தான் நான் இப்போ இங்கிருந்து டாடா பை பை சொல்றேன். So keep smiling, keep spreading kindness and keep celebrating our beautiful culture through music. See you in the next show. Bye bye, take care and love you all.